கண்ணன்பே காசி வல்லட்டு தின்னன்பே மனுஷ கம மினி சுனி காசி வாசி அத்தி அயலங்கு பூமஹிங்காய் கண்ணட்டனே மனுஷ கம மினி சுனி காசி வல்லட்டு கண்ணன்பே காசி வல்லட்டு தின்னன்பே மனுஷ கம மினி சுனி காசி வாசி அத்தியாயங்கு.

நின்றேன் அந்த தன்னசெல்லிமாம் திசறந்த தர நின்று விட கவர நின் ஜீவனையே கப்பப்பதே பலதே பின்ன பலதே.